0: காமாட்டிக்குச்சு.
1: எவ்வளவு தைரியம், ஒரு போலீஸ்காரன் ஸ்கிராச் பண்ணிட்டு போவ.
2: நீ போலீஸ்காரனாக்கலாம், நான் யார் தெரியுமா? மாவட்டக்காரல.
1: டேய், உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுரா. பாண்டா பொம்மை மாறிட்டு காண்ட ஏத்திட்டு போறான். பிரேக்ஃபாஸ்டே 10 மணி நேரம் சாப்பிடுவான் போல. டேய், நீ எப்ப வந்தீங்க? வா
3: சார். எதுக்கு சார் என்ன அர்ஜென்டா கூப்பிட்டீங்க? போய் கேஸ் போட கிரவுட் வேணுமா?
1: கிரவுட் சேக கூப்பிடல, என் காதலுக்கு உன்னை ஹெல்ப் பண்ண கூப்பிட்டுருக்கேன்.
3: நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா?
1: நானே தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுமா? நீங்களே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா?
3: இல்ல, நீங்க போய் காதலு
1: காவி டிரஸ் போட்டவனா கலர் கலரா ஃபீர் வச்சிட்டு இருக்கும் போது காக்கி டிரஸ் போட்ட நாங்க ஏன் லவ் பண்ண கூடாது? வா, ஆளை காட்டுறேன். வா அங்க பாரு. பால் பவுடரியும் பான்ஸ் பவுடரியும் பிசைஞ்சு செஞ்ச பால் கோவா மாதிரி பச்சை கலர் சேரீல காலே அவதான். என்னாச்சு, கரண்ட் கம்பி மிரிச்சிட்டியா
3: சார்? நம்மள மாதிரி பசங்க நாஸ்தா காசப்படலாம், பாஸ்தாக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது.
1: பாஸ்தாவா?
3: ஆமா சார், ஹை கிளாஸ் பொண்ணுங்களதான் பாஸ்தான்னு சொன்னேன். இந்த ஹை கிளாஸ் பொண்ணுங்களோட லவ் பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்கள லவ் பண்றது ரொம்ப கஷ்டம், பண்ணிட்டோம் மெயின்டைன் பண்றது அதை விட ரொம்ப கஷ்டம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காலையில எந்திரிச்சோடனே ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அப்புறம் பல் தேக்கறதுல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் 10 செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல போடுவாங்க. நம்ம அதை பார்த்து லைக் போட்டு அவங்களுக்கு உடனே கால் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்க. அவங்களா மறுபடியும் அரை மணி நேரம் கழிச்சு ஒரு மிஸ் கால் கொடுப்பாங்க, அதை பார்த்து மறுபடியும் போன் பண்ணா நமக்கு ஏதோ கால் டாக்ஸி டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெறும் கையோட போக கூடாது, சாக்லேட்டோட தான் போகணும். அவங்க மட்டும் ஒரு மணி நேரம் லேட்டா வருவாங்க. நாம முத மாச சம்பளத்துல இஎம்ஐ கட்டி மிச்ச சம்பளத்துல லோனை கட்டி மைலேஜ் கேத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேமிலி பைக் வாங்கினா வேணா வேணா, ஃபேன்சி பைக் தான் வேணும். நடம் பிடிச்சு 1000cc பைக் வாங்கி வச்சு அதுல ஏறி உட்காந்து அவுட்டிங் போகும்போது எவ்வளவு ஒரு பிரேக் அடிச்சாலும் இடிக்காம வருவாங்க. அது போதாதுன்னு போற வழியில 5-5 நிமிஷம் ஐப்ரோ பண்ணணும்னு பியூட்டி பார்லர் போயிட்டு ஸ்ட்ரைட்னிங், ஒயிட்னிங், வாக்ஸிங், கர்லிங், பியூமிங், மேனிக்யூர், பெடிக்யூர் எல்லாம் பண்ணிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பிளீஸ் உங்க கார்டை கொடுங்கன்னு வாங்கி தேப்பாங்க. இப்போ நீங்க அந்த பில்ல பார்த்து ஷாக் ஆவீங்களா? கேப்ல உடனே ஷாப்பிங் கூட்டிட்டு போய் நமக்கு அண்டர்வேர் வாங்கி தரேன் சொல்லி அடம் பிடிச்சு அவங்களுக்கு பார்ட்டி வேர், கேஷுவல் வேர், எத்னிக் வேர், ஆபீஸ் வேர்ல இருந்து இன்னர் வேர் வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கி ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணி ஜாலியா இருப்பாங்க. அப்படியே ஆள் இல்லாத தியேட்டர் கூட்டிட்டு போய் ஓரமா 2 டிக்கெட் வாங்கி உரசி உட்காருவாங்க. ஆசையில நாம என்ன பண்ணுவோம்? நைஸா கை போடுவோம். உடனே கையெடு, எனக்கு கதை புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவா. இப்ப நம்ம கடுப்பாவமா? அதை கண்டுக்காம இன்டர்வல சாப்பிட்டது பத்தாதுன்னு ரெஸ்டாரண்ட் போய் கண்டதையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் காக்கா கடி கடிச்சு அப்படியே மிச்சம் வச்சிருவா. அப்பாடா, இதோட முடிஞ்சு போச்சு ரெஸ்ட் எடுக்கலாம் நினைக்கும் போது அவ அப்ப வெப்ப பாருங்க ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்டுக்கு பேரு தாங்க டிஸ்கோ தெக். மாவளை பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ண ஃபிகர் டிஸ்கோ தெக் கூட்டிட்டு போனா அவசரத்துல முடி வெட்டிக்கிட்ட அரபோத்த கம்யூனிட்டி ஒருத்தன் ஹாய் ஹனி கம் லெட்ஸ் கோ ஃபார் எ டான்ஸ் கூப்பிடுவான் சார். பிக்கப்புக்கு நாம டிராப் கவனா, அவளுக்கு ரீசார்ஜ்ல இருந்து ஆட்டோ சார்ஜ் வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு ஹை கிளாஸ் லவ் நமக்கு தேவையா?
1: முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன் லெந்துக்கு பேசாதரா, என் லெந்துக்கு பேசுறா
3: சார். நமக்கு இந்த தனலட்சுமியோ வரலட்சுமியோ குடும்ப குத்து விளக்கா கோயில் குளம்னு சுத்திக்கிட்டு பொட்டானிக்கல் கார்டன்ல பட்டாணி சுண்டல் சாப்பிடுவாங்க சார் செட் ஆவாங்க.
1: நீ சொல்றத பார்த்தா ஹை கிளாஸ் ஃபிகரை மெயின்டைன் பண்றது ஐபிஎல் டீம் வச்சு மெயின்டைன் பண்ற அளவுக்கு கஷ்டம்ன்ற. என் தேர்ட் ஐ நீ ஓபன் பண்ணிட்ட, நம்ம பார்த்த ஃபிகரோட நமக்கு ஏத்த ஃபிகரோட வந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ன்ற. இதுக்கப்புறம் அவ யாரோ நான் யாரோ. தேங்க்யூ பிரதர்.

0: குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடுங்க, அது பரம்பரை வியாதி இல்ல, பரிகாரம் தேவையில்லை, போங்க.
1: இதோட உன் குடும்பமே க்ளோஸ். ஏண்டா எடுறா கைய, கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு கேணத்தனமா சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா பனாரஸ் பட்ல சலங்கை ஒலி டைப்ல கமல் மாதிரி கமால் காட்டிக்கிட்டு இருக்கியா?
0: சரப் தர்மகர்த்தா, இதுதான் ஆத்தாவோட யூனிஃபார்ம், பக்தர்கள் காணிக்கையா கொடுத்தது. இனிமே நான் தான் ஜூனியர் ஆத்தா.
1: என்னது ஜூனியர் ஆத்தாவா?
0: ஏன் ஜூனியர் பாலையா? ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா? இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க, ஆத்தாவோட படையலை எனக்கு படையுங்க. இது ஆத்தா உத்தரவு.
1: அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா?
0: எது பிசு பிசு ஆக்கிடுவானு போல இருக்குது. இது விண்டர் சீசன், ரொம்ப குளிரும், சம்மர் ட்ரை பண்ணு.
1: இந்த ஊர்ல ஒரு விசேஷம்
0: என்ன,
1: சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்ட வரல் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க. மிளகாய் எப்படி?
0: சக்தியை சக்தி மசாலா ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதான் நடக்காது, மிளகாய் பொடி கிடையாது.

0: அது என்னங்க மச்சான், அது விறகு விறகா வச்சிருக்காங்க.
1: அடியே, நம்ம நாட்டுல நாட்டு வைத்தியம் வச்சிருக்க மாட்டாங்க வேறு.
0: ஆமா,
1: அது மாதிரி இது சப்பான் வேறடி.
0: அது எனத்துக்கு நீ ஏழுங்க.
1: இந்த கிராபத்தலைய கேட்டு பாப்போம். டேய் கிராபத்தல, திஸ் வேர் கம் டவுன், கம் டவுன், கம் டவுன். பாத்தியா நம்ம இங்கிலீஷ், திஸ் வேர் வாட் யூஸ் பண்றது?
2: இஃப் யூ ஈட் திஸ், இட்ஸ் குட் ஃபார் யுவர் பாடி, இட் வில் கீப் யூ எவர் சோ யங்.
0: அடியே, அந்த கிராப்
1: பட்லர் பாசில சொல்றா, இத நம்ம சாப்பிட்டோம்னா எப்பவுமே இளமையா இருப்போமா? சாப்பிட்டு பாப்போமா?
0: கொடுங்க.
2: 2 lakhs.
1: 2 lakhs? என்னங்கடா இது, பகல் கொள்ளையா இருக்கு, பாடி ஓடி போயிடலாம்.
2: ஏய் மிஸ்டர், பே தி மணி.
0: செஞ்சிராத மாவரியா புருஷன். மாமா,
1: அச்சி போட்ட புள்ள மாதிரி அழுதிட்டு இருக்கற இவள சரி கேட்டிருக்க, என்கிட்ட வித்து இருக்குடி, ஏடி அந்த போயிலையே. This Indian bear, long, long, long life. Heat, heat, heat.
0: என்னங்கது மயக்கம் போட்டு விழுந்துட்டா?
1: உழுவா குடுத்திருக்கிறது காக்கிறாடா, கார போயில. இன்னும் ஒரு வாரத்துக்கு இவன் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திருக்குள்ள நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலாம். ஓடியா ஓடியா.

0: பரதி பரதி பரதி
1: இல்லப்பா,
0: எங்கயோ அவசரமா போற போல் இருக்கு.
1: ஆமா ஏன்
0: இல்ல, வேமா ஒரியா அதான் கேட்டேன்.
1: அந்த பீடியை கொடு, வலிக்குதா?
0: ஆமா ஏ
1: இல்ல கத்திரியேன்னு கேட்டேன். ஒண்ணுமா
0: எப்பா தெரியாம பா, உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
1: என்னவா நினைக்கிற?
0: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
1: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? என்னடா
0: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
1: இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
0: எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற
1: தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி எதுக்கு கைய காலா நினைச்சேன்னு
0: சொல்லு. ஏப்பா உன்ன பெரியவர் சீக்கிரம் வர சொல்லிருக்காரு. வேமா போ.
1: ஆமாமா மறந்து போயிட்டப்பா,
0: வாயாலே சொல்லு கிடக்குறானே.
2: அண்ணே அண்ணே, உன் கைய காலா நினைச்சு கேக்குற, கொஞ்சம் நெருப்பு குடுப்பீலா?
0: என்ன நினைச்சு கேக்குற?
2: கைய காலா நினைச்சு கேக்குறேன்.
0: கைய எதுக்கு காலா நினைக்கிற? கைய காலா நினைச்சா அப்ப காலம் என்ன வேணும்? அப்புறம் என்ன கேட்டானே, தண்ணி நீ போட்டிருக்கியா? அப்புறம் என்ன கேட்டானே, அது என்ன தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது? அப்புறம் என்ன கேட்டானே, எங்க எந்த அப்புறம் என்ன கேட்டானே? அவன் கேட்டாலும் கூட அவன் கேட்க மாட்டான்.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சா தான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு?
0: அது அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது என்ன அது? டுபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
0: ஐயோ,
1: டுபாகோர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேரு தான் டுபாகோர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகோர் டகாட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம் சார்? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன
1: பண்ணு? என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாச்சா மானங்கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணும் கேக்குறே? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்தலை போட்டு நீ பேசுற பேச்சாது. சாரி சார்.
0: அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணுடா. அந்த காலேஜ்க்கு ஏத்த அப்படிங்கற பொட்டி கடல போய் ஒரு தம்பைக்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது,
1: ஓ அரசக அரசக அரசக, see my மாப்ளை டேலண்ட் சூப்பர்.
0: ஏ மாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸர்சைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 கே எந்திரச்சு திப்பு திப்பு ஓடுவல்ல ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்க அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சி, நீங்க ஒரு 10 15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி பாத்து வாங்க. டாடி எப்பவுமே வராதால, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யாரை தேடுறீங்க?
3: டாக்டர் தாம்மா, கூடவே வந்து கரைக்கிறனாரு.
0: வணக்கம்.
4: பெரிய உலகம் முழுக்க சொத்து இருக்கு. நேட்டிவிட்டிக்காக நம்ம ஊர்ல வந்து தங்கி இருக்காரு. பேசிட்டு கோடிகளா இந்தியா ரூபாய் இல்லையா? அமெரிக்கன் டாலர் 40 பெருக்கும்.
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சுட்டு வந்தீங்க?
5: அடிக்கிது குளிரு.

0: கப்பல்ல வேலை 10,000 ரூபாய் சம்பளம்னு சொல்றானே, ஒரு வருஷம் இந்த வீட்டுல வேலை பார்த்தாலும் 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். 10,000 ரூபாய் சம்பளம் ஆச்சே, அடியோ ஒரே வருஷத்துல வீடு வாங்கிடலாம், அடுத்த வருஷத்துல கார் வாங்கிடலாம், அதுக்கு அடுத்த வருஷத்துல கடனுக்கு இருக்கிற எவனாவது நிலத்தை வாங்கிடலாம். இரியா, 10,000 ரூபாய் சம்பளம், கப்பல்ல வேலை, ஐயோ நாடு பூரா சுத்தி பாக்கலாம், உலகமெல்லாம் சுத்தி பாக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், விதவிதமா டிரெஸ் போடலாம், இன்னொரு கப்பல்கார பொண்ணை பார்த்து செட்டப் பண்ணி வாக்கில செட்டில் ஆகிடலாம்.
1: டே மடையா,
0: டேயா, இந்த 500 ரூபாய் சம்பளத்துக்கு டே 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் கூப்பிடுவீங்களா? டேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க என்ன சம்பளம் 10,000 ரூபாயா கொடுக்குறீங்க?
1: அந்த 10,000 எவ்வளவு சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா?
0: அது தெரியாமலே அதை எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வேலைக்கு தான் சார் சம்பளம், சைபருக்கு இல்ல, அடுப்பு மேல நிக்கிறோம், புகையில கறக்குறோம், அதுக்கு டிரெஸ் ஆயிது, நெல்ன்ற சாக்கு மாதிரி தேச்சு கொடுத்துருக்கீங்க, இத போட்டுட்டு வெளியில தெரிஞ்சு போக முடியுதா? நடிக்கிறவன் பூரா பின்னால வர்றான், நல்ல பேண்ட் மாஸ்டர் மாதிரி ட்ரம்பட்டுக்கு பதிலா வாயில ஊதாங்குழல கொடுத்து ஊத சொல்லிருக்கீங்க, வேலையா இது? எனக்கு இது வேலை பிடிக்கல, என்ன வேலையை விட்டு
2: எடுத்துக்க. முத்தையா,
0: யார் முத்தையான்னு பேர் சொல்லி
2: கூப்பிடுறது?
0: இந்த வீட்டுல யாரையுமே திருத்த முடியலப்பா. என்னதே டே முத்தையாவா? இனிமே இந்த டேகின்னு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வேலை செய்யறானே தம்மா துண்டு பைய அவன் தின டிப்ஸ் வாங்கி மாசம் 2,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறாமா?
1: என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு?
0: என்னமோ ஆச்சு, ஏதோ ஆச்சு, எப்படியா போச்சு? என்ன வேலையை விட்டு நிப்பாட்டுங்க சார்.
1: இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ திரும்பி வரமாட்டேன்,
0: இந்த வீட்டு செவத்து பக்கம் கூட வரமாட்டேன், வேணும்னா என்ன தேடிட்டு நீங்க வாங்க.
1: அப்போ மறுபடியும் வந்தீங்கன்னா
0: செருப்பால அடிங்க.
2: வெளியப்போ.
0: தேங்க்யூ. இத புடிங்க ஐயா, நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன், இதால என்ன அடிங்க ஐயா? தண்ணியில வேலைன்னு ஒரு பண்ணி சொல்லுச்சுன்னு அந்த பண்ணிய நம்பி உங்களை நான் கண்டபடி பேசிட்டேன். வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டா, அங்க போய் வேலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அது இங்கேயே வந்துருச்சுங்க ஐயா. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 ரூபாய் டேனு கூப்பிடுங்க ஐயா, டெட்ட டேனு கூப்பிடுங்க ஐயா, அம்மா கூப்பிடுங்கம்மா. டே முத்தையா, உள்ள போய் வேலை பாறான்னு சொல்லுங்க, உன்னை மன்னிக்காம வேற யாரா மன்னிக்க போறேன்னு சொல்லுங்க. ஐயா கோடி பையில சட்டம் தச்சு கொடுங்க, வேணா ஐயா தார்பாயில் தச்சு கொடுங்க, தார்பாய் என்ன தகரத்தில் தச்சு கொடுங்க ஐயா, நான் போட்டுட்டு வேலை செய்யறேன். ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா.
2: சரி நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட், சம்பளம் 50 ரூபாய், இஷ்டம் இல்லைனா வெளியே போலாம்.
0: ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன்.
2: சரி போ.
0: 10 நிமிஷம் வாயை கொடுத்து 10 வருஷம் பேக்கில் போயிட்டேன்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதா மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி, நான் சொல்ற மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியப்பா.
2: என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க?
0: கரெக்டா கணக்கு பண்றா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா, போய் சாமியில கும்பிட்டு புண்ணியத்தை தேடு, போடா.
3: வணக்கங்க.
0: பிகாம்னு போய் சொன்னதுக்கு பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்த குடுக்க போறானுங்க?
3: மந்திர அச்சையனா?
4: ஆஜி மந்திர பாஸ் சுந்தர் ஹேனா?
0: ஆஹா, ஹம் ஆப்கே ரெயின் கோட் ஃபேமிலி வருதுரா.
4: நமஸ்தே.
0: பிஸ்தே.
4: இஸ் மந்திர் கா பண்டிட் கவுனா?
0: கோனை சாமா, அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.
4: நகி பேட்டா?
0: பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான், அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.
3: ஓ கோனை,
0: யாரு அவரா? அவரு
5: நல்லாரு, நல்லாரு. நான் மடப்புடி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி.
3: அச்சா வேணு சாஸ்திரி?
0: ஆமா ஆமா.
4: இஸ் பச்சி கா பர்த்டே ஹே, பண்டிட் சாஹியே, பூஜா கரானா ஹே, பூஜா,
0: பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே, உன்ன தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா
3: கேட்டு வந்துடுறேன்.
0: எம்கா மானியே, இன்னைக்கு இருக்கு உனக்கு
3: என்ன,
0: உன்ட்ட ஏதோ பேசணுமா?
4: நமஸ்தே.
3: நமஸ்தே.
4: ஹம் சவுத் இந்தியா டூர் பண்ண நிக்கலே ஹே.
0: மாட்டிக்கிட்டியா, மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன் நீ, இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். கோயில் பேசு.
4: இஸ் பச்சி கா ஜன்மதின் ஹே, தும் மந்திர் சே போலா பூஜா கர்வாலே.
5: அச்சா, ஆப் ஹமாரி டெம்பிள் மே ஆயே ஹே, பஹுத் குஷ் ஹுவா.
4: ஆப் அச்சி தரஹ ஹிந்தி போல்தே ஹே?
5: ஹம் ஹிந்தி தோ ஜானதே ஹி ஹே. அச்சா பேட்டி, தேரி ஜன்மதின் ஹே?
4: ஹாம்.
5: கியா நாம் தேரா?
4: முஸ்கான்.
5: முஸ்கானா, பஹுத் பியாரி நாம் ஹே. அச்சா பேட்டி கி நட்சத்திர கியா ஹே?
6: ஸ்டார் இஸ் பூசம்.
5: ஓ பூசம்,
6: ஹாம்,
5: வெரி குட் ஸ்டார். She'll become a very big heroine. Tu to Aishwarya Rai ban jayegi.
6: Beta, what's the name of the temple?
5: Ye to Shachinad temple hai.
6: Who is the main god?
5: Lord Shiva.
6: Ya, acha acha.
5: Acha chaliye, puja karwa denge. Hey, wahan kya dekh raha hai? Kaam kar, saaf kar, mandir ko saaf kar, bell mar bell. Chaliye, aap chaliye.
0: Ella muliyum besra?
5: Yaar ivalla, ivanga vadanattla vandirukanga. E mandir ka bada pandit hai, Venu Shastri ji.
3: Venu Shastri ka?
5: Haan ji.
4: ये लड़का कौन है?
5: ये हमारा मंदिर का बेल बॉय है.
4: बेल बॉय?
5: हाँ जी.
4: ये तो बैड बॉय है.
7: इन्हें पतिया वाले तो सुली रखा है.
5: आइए पूजा करेंगे.
0: बैड बॉय है? क्या ना?
5: हैं?
0: बैड बॉय इन्टू पोरा ले अपने ना?
7: रावदे इन्दु वोलगत के लिए वन्ना मारी आयोग के पैया कड़े आते कराके.

0: பாக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. ஹாய் பல்லி.
1: ஹாய் திருமல. நல்ல சகனம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக. அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமலை சொல்றது கரெக்ட் தான்.
3: வெளியில் செல்வதே தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போனும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போட கூடாதாண்டா பாட்டி. நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வக்கிரம், அதனால சிவப்பு, நீலம், இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: இன்டர்வியூக்கு
1: போட்டு போனா லக்குன்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, டேய், இதை எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேற திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷனுக்குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறான். ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுங்கடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டனே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டனே பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பின்னு இருப்பேன். அவன் தான் சொல்றான், உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: இனிமே வண்டியை தள்ளினாத்தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியே ஏமாற்ற வாங்கிட்டீங்க?
1: பழைய இரும்பு சாமா இயம் பித்தானக்கு பேர் சம்பளோ
0: கொஞ்சம் நஞ்சு இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான்.
1: அண்ணே
0: ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ
2: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்து போயிடலாம்.
0: சரி
1: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
0: சார் நீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே?
2: அது வந்து
0: அது நான் இங்க விளாண்டா சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்துனாரு.
3: அட எதுக்கு?
0: ஒரு மரியாதைக்கு தான்.
3: அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
1: இது ஏடா?
0: இது என்ன டூரிங் பேக்கேஜ்? இடம் பிடிக்கல.
3: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
0: எங்க போறாரு?
1: என்ன டிபன் வாங்க போவாரு?
0: இப்ப நான் யாருக்கு?
1: எனக்கு தான்.
0: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பர்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
2: தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ, அது எடுத்து மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி,
1: தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல இருக்கு.
2: அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க.
1: பரவாயில்ல,
2: தட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
1: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரம்மாதமா வாசிக்கிறேன.
2: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.
3: Bob Clearmountain mixed with an attitude, funky drums from hell. Sign up at the Chrome.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடல்.

0: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன், இதை எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். சொல்லுங்க. ஏண்டா பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: மலையாளங்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: Put it on your mind.

0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா
1: பார்த்தாளா
0: எப்படி பிடிச்சா பார்த்தாளா
1: அத பார்த்தாளா
0: நான் சொல்றதே நீங்க
2: இல்ல இல்ல வேற பார்த்தீங்களா என்ன பாக்குறீங்க மாமா
0: இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால
1: அவதான் போயிட்டாளே பின்னாடி
2: இல்ல நீங்க வந்துட்டு போறது பின்னாடி
1: இல்ல அப்புறம்
2: டேய் இருடா ஏன் லைஃப் ஸ்டோரிய நான் சொல்றதா நீ சொல்றதா அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான்
0: என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்
2: வெளியதாம் அம்மா சிரிக்கிறேன் உள்ள அழுதுகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன் நீங்களா எதுக்கு அதை நினைச்சுட்டு போற பிடுங்க அம்மா
0: இருங்க மெட்ராஸ் தர போறேள் நானும் அங்க தர போறேன் போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ
1: சரி
0: என்ன சத்தம்
2: இல்ல நான் தான்
3: நான் தான் நான் தான்
0: யாரு
2: வேற புரிஞ்சுக்கிட்டாரு
0: கலந்து திவ்யமா ஒரு மாதிரியா நல்லா இருக்கு
2: இன்னொன்னு தாங்க
1: இன்னொன்னு
2: ஆபத்துக்கு பாவம் இல்ல
0: வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த பூமியில் நமக்கு இடமே
1: இத தள்ளறதுக்கு இடமே முதல்ல இத சொல்லுங்கடா
0: வந்தவர் எல்லாம்
1: தங்கி விட்டால் கீழ தண்ணியில தள்ளி விட்டுறலாமா
2: நமக்கு இது தாண்டிடுச்சு அடுத்த பிரிட்ஜ் வரும்போது பாத்துக்கலாம்
0: அடுத்த பிரிட்ஜ் வந்தா கண்டிப்பா எடுத்துக்கோ டிஸ்போஸ் பண்ணலாம் ஆமா இல்லையோ அப்படின் ஐஸ் காபி வேற ஏசி வண்டி அடி வைத்த புட்டுறது நிறுத்தல வண்டி வீணா போடும்
2: நீங்க அந்த பக்கம் போங்க போய் துணைக்கு கூட்டு போய் போக வேண்டாம்
0: 60 வருஷமா நான் தனியா தானே போறேன் இன்னைக்கு என்ன தோணை
1: இல்ல போகும்போது விழுந்துட்டா
0: போனா விழத்தர செய்யும்
2: எனக்கு
0: ஐயா வாங்க
1: புள்ளி இல்ல
0: அரண்டெல்லாம் அற்புதப்படாத
1: வந்து வந்து வந்து

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பில் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டாக கேட்கும். ஸ்டாக் மியூசிக்

முடிச்சிடலாமா?

0: கேட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும் சக்க சமயத்தில்.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: உள்ள போய் சைக்கிள் கடைக்காரன் கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா?
1: புல் பேண்ட் போட்டிருக்கிற.
0: என்னது இது, புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா?
1: ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா?
0: உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா?
1: சரி வந்து பேசிக்கலாம், சைக்கிள் கொடு.
0: யாரா நீ?
1: என்னது என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன்.
0: என்ன கதை விடுறியா? இந்த ஆளினார் அழகராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரனா இருந்த?
1: சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா?
0: கொடுக்க மாட்டேன்.
1: ஏன்,
0: உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன்.
1: நீ சைக்கிளை கூட நான் போய் கூட்டியாறேன்.
0: என்ன என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா? ஏதோ இந்த பட்டிக்காட்டில் வந்து மாட்டிட்டேன், போடா.
1: ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா?
0: உன் பேர் என்னப்பா?
1: காரமட ரங்கநாதன்.
0: ரங்கநாதன் பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல, போடா.
1: தரமாட்டேன்.
0: 8 ஒதுக்கிற்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமிட்டு தெரிய ஒத்த காலில் நோண்டிட்டு
2: வர்றேன்?
0: வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுற?
2: வயிற்று
0: வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டு சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்று
2: போயிடும்.
0: ஆளினார் அழகராஜா MBBS போனா மாட்டிருக்கிறேன். இது சைக்கிள் கடடா, இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய, மண்டையில ஏதாவது இருக்கா? டேய், அடுத்த ஜென்மத்திலேயாவது மனசுனா போறங்கடா, போடா.

0: வாழ்க்கை ஒரு வெறி பிடிச்ச கழுது மச்சி.
1: ஏண்டா,
0: முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குது.
2: டோன்ட் வரி, பி ஹாப்பி.
1: தோ வந்துட்டாருப்பா டோலகு.

0: ஆண்டவனே நம்ம
1: என்னமோ அந்த ஊழம் மூக்க ஒரு வார்த்தை ஹவுஸ் ஃபுல்ல டிக்கெட் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சீன்லாம்
2: போட்டாங்க.
1: ஜெட்டி மட்டும் தான் போடணும், இப்ப ரெடி
2: ஆகிட்டப்பா.
1: தலைவர் படத்துக்கு போனோம், 500 இருந்தா கொடுங்க.
3: என்ன கேட்ட?
1: 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற?
3: நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும்.
1: நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாரு, அப்பதான் எவ்வளவு செலவாது உனக்கு தெரியும்.
3: என்னது?
1: சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கலாம் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: இந்தா புடி.
1: தேங்க்யூ சித்தப்பா.
3: இந்த அட்ரஸ்க்கு நாராயணங்கிற போய் கேளு, செக்கு தருவாரு, 10:30 வாங்கிட்டு வந்துரு, இல்லைன்னா வெளியே போயிருவாரு. ஒரு வாரம் நான் அலையணும், சித்தப்படுக்கு முக்கியமான வேலை இருக்கு, வரடி தரோம்.
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா
3: இருக்கு.
1: வெட்டி
3: கிளி, வெட்டி கிளி,
1: உட்கார்றா.
3: நான் வெட்டி கிளி
1: எந்த கிளி சூப்பர் குடிச்சு உட்கார்றா.
4: என்னடி
1: கையை காலே எப்படி குடிச்ச? தப்பா மகளே.
4: என்ன
1: சித்தப்போ அர்பஜன் சிங் மாதிரி உட்கார்ந்துட்டு
3: இருக்கிறாவது? ஒரு சித்தப்பனை கை நீட்டி அடிப்பாரா?
1: முன் சீட்ல உட்காந்து இருந்தா கை நீட்டி தான் அடிப்பாங்க.
4: என்ன சாரதி, முன் சீட்டு பின் சீட்டுன்னு
3: சொல்றே? பஸ்ல முன் சீட்ல உட்கார்ந்திருந்தா கம்பில முட்டி மண்டவிக்கு போச்சு. என்ன
4: நீங்க புல்லட்ல போனீங்க?
3: என்னடி சும்மா ஏத்தி போச்சீங்க?
1: எப்படி சமாளி இது பாரு நாய்.
4: இந்த வீட்டு அழுது கூட உரிமை எல்லாம் போச்சு. எல்லாம்
3: மகனே, ஓ சித்தி நினைச்சா தாண்டா என் கைகாலாம் நடுங்குதுரா.
1: நடுங்குதா? நரம்பு தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. பேட்டரிய நிக்காத மொபைலுக்கு
3: புரியாம பேசாதரா மகனே. இந்த விஷயம் சித்திக்கு தெரிஞ்சா தூக்கல தங்கிருவானா?
1: எமோஷனலா டச் பண்ணிட்ட, இருந்தாலும் உண்மைய சொல்லாம இருக்கணும்னா
3: வயசு பையன் நான் இடத்துக்கு போயிட்டு வா, செலவு இருக்கும்ல, எப்படி சமாளிச்சு?
5: நானும் வயசு பையன்.
3: நீனும் வயசு பையன் தாண்டா, நீனும் வயசு பையன் தான். நான் இடத்துக்கு செலவு இருக்கா போ.
5: நானே சாரதியை கூட்டிட்டு போய் அந்த செக் வாங்கிட்டு வரேன். எல்லாம் உனக்காக தான் சித்தப்பா, இந்த நாய்க்காலம் கிடையாது.

0: பக்கத்துக்கு ஒரு வண்டி வருது, இதை காட்டி பாட்டு ஸ்டாப் ஸ்டாப் ஓரமான பாட்டு ஓரமான பாட்டு.
1: நடுச்சாமத்துல
0: ஒத்துல தைரியமா நிக்கிறான் பெரிய போலீஸ்காரனா இருப்பான். எல்லாம் ஒரு இதுதான், சரி சட்டுமணி இடத்த காலி பண்ணு எடுத்துரு.

0: That? That?
1: என்ன சாத்த ஓவரா?
0: என்ன இங்க யாரு சார்?
1: ஏய் பார்த்தா தெரியலையா? டிராபிக் போலீஸியா? நான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி யாருங்க? இப்ப நீ என்ன கேக்குறியா? ஆமா இவ்வளவு விசாரிக்கிற நீ யாரு?
0: நான் வந்து சொந்தக்காரன்.
1: யாரும் சொந்தக்காரன்?
0: அது இந்த விளக்கல இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்து வேலையை முடிச்சிட்டு போவோம். டேய் சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வரா.
1: மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கான்? நேத்து ராத்திரி தான் சிங்கு நுங்க எடுத்திருக்கான். அதுக்கெல்லாம மாலை போடுவாங்க? எவ்வளவு மொக்க
0: போடு போடு போடு. அதிகாரிகளுக்கு போடுப்பா. கேட்டே அறிவு கேட்டவன மாலையர்கள் அவர்களை போட போற.
2: அவர் தான் கேக்குறாருல்ல ராபி போலீஸ பாய்ச்சிக்க முடியுமா?
1: அதுக்காக ஒரு புலத்தோட புலமா வேணா படுக்க வச்சு கூட்டி வர்றது ஒரு போலீஸ்காரனே?
3: அவன் சேஃப்டி அவன் பாகுதான் செய்வான்.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா.
2: மாயா மாயா
1: ஆயர் தம்மாயா.

0: 505.
1: ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்?
0: இதெல்லாம் நத்திங்க. முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சுக்கிட்டேன். வாட் எ சன்னி டே.
1: சூப்பர். நிஜமாவே நீங்க தானா?
0: இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத், ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டியில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. இன்னைக்கு என்ன சூப்?
2: யானைக்கால் சூப்.
0: டே நாலு காலையும் போட்ட சூப்.
1: அப்ப அவங்க
0: அந்த பாடியா? அது என் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி
3: போலச்சு.
0: She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலான்னு விருப்பப்படுறீங்களா?
1: சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம், நான் 6 ஃபேஸ் கிட்டயே கத்துக்கறேன். பை 6 ஃபேஸ்.
2: என்னப்பா செகிரிட்டாங்க?
0: தி வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா.
4: அதே காயப்பட்டிருந்த பாவடி நாடா ஒரு வீட்டு
2: போடுது. ஆ, இதாண்டா இதாண்டா.

0: கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சார், கம்ப்யூட்டர் சார்.
1: என்னையா இது, கமர் கட் விக்கிற மாதிரி கம்ப்யூட்டரை வச்சு வித்துக்கிட்டு இருக்கிற? அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமா, இதை வச்சு நீ என்ன பண்ணுவ?
0: ஜோசியம் பாக்குறேன் சார்.
1: ஆமா, அதனா மண்ணுல அறிக்கை முன்னாடி நேம் போர்டு மாட்டின மாதிரி எதையோ எழுதி வச்சிருக்க.
0: என் பொண்டாட்டி சிவகாமி சார், அத வேற ஓபன் பண்ணிருக்கேன்.
1: ஆமா, மேயரை வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ற மாதிரி ஹாப்பி ஆகுற.
0: ஏன் சிவகாமி சொன்னா தப்பாது சார்?
1: நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு இதுல நம்பிக்கை கிடையாது. வர்றேன்,
0: கொஞ்சம் இருங்க.
1: என்ன
0: சிவகாமி சொல்றத நீங்களே கேட்டு பாருங்க.
2: ஒரு மண்டலத்திற்கு உங்களுக்கு தண்ணீரில் கண்ணம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும்.
1: என்ன அது, தண்ணீர கண்டோ ஒரு மண்டலத்துக்கு நான் வெளியே போக கூடாதுன்னு நீ சொல்ற?
0: நான் சொல்லல சார், சிவகாமி சொல்றா.
1: யோ, எனக்கு இந்த ஜோசியம், ஜாதகம், ஏவல், வவ்வால், ஓவல் இதுல நம்பிக்கை கிடையாது. நான் வர்றேன்.
0: இந்த பாரு சார், நீர், நில, நெருப்பு, ஆகாயம், காற்றுன்னு அஞ்சு பஞ்சபூதங்கள் இருக்கு. பஞ்சபூதங்களை பகச்சுக்காத, அப்புறம் உன்னால எதுவுமே முடியாது.
1: என்னால எதுவுமே முடியலன்னா நான் மாத்ரு பூதத்துக்கிட்ட போவேன். உன்கிட்டயே வர்றேன், வரேன்.
0: போ போ, நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு தண்ணில கண்டம் கண்டம் தான். சிவகாமி சொல்லிட்டாரா?
1: நீங்களே இப்பதான் இந்தியாவில என்ன மாதிரி நிப்பு இருக்க வேண்டிய இடத்துல கத்தி இருக்குது.
3: இன்னைக்கு ஸ்டைல்,
1: இந்த ஸ்டைல வச்சு உனக்கு இப்ப என்ன வேணும்?
3: உன் ஷர்ட் பேண்ட் கைட்டு நான் இன்டர்வியூ போட்டு போனும்.
1: அப்ப நானு, ஆஹா, ரேமண்ட்ஸ் மாடல் மாறி போறானே. அடடா, சிவகாமி கம்ப்யூட்டர் சொன்ன தண்ணி கண்டோ மைல்டா ஒர்க் அவுட் ஆகுதடா.

0: ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது? வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க?
1: ஏ, வரக்கூடாதா?
0: ஓ, வரலாமே.
1: பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்.
0: ஓ, நல்லா மாத்துங்க.
1: பெட்ரூம் எங்க?
0: பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனாலும் வீட்டுக்காரர் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா.
2: நீ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
0: ஐயோ, நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும்.
1: அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும்.
0: ஓகே.
1: ஐயோ, என்ன கர்டன்ஸ் இது, மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி,
1: ப்ளைனா பிரவுன்ல
0: மாத்திடுங்க.
1: ஓகே.
2: ஐயோ, என்ன கட்டில் இது, பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி.
1: ஓகே, இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க.
0: சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தொங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா? ஐயா,
2: என்ன போட்டோ
0: இது? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க.
2: அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல?
0: இல்ல, இது வேற சொந்தம்.
3: என்ன
1: இங்க ஒரே சத்தம், கலாட்டா?
0: கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு.
1: சேட்டு மாப்பிளைக்கு சொந்தமா?
0: இல்ல, சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்.
4: போய் சொல்லுது.
0: டேய் குர்க்கா, டேய்
4: சொன்னேன்
0: அச்சோ,
4: யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆள் சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான் கைவிச்சு வரோம், கைவிச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
0: போடா மா, இவன் பக்கத்து விட்டு குடுக்காமா, இவன் சொல்றத நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க.

மனத்தில சுகம் கொழு கொழுங்குது, வண்டு தேன் குடிக்குது, மனம் கிழு கிழுக்குது.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா, வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோலாம் வராது, எனக்கு கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறதில்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சயின்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்ன மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜிபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன் ஐயா. ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரிய ஏத்துறீங்களா? புதையே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே.
2: அடிப்பாங்க.

Mac.

0: எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நான் என் பேர் சிவகுமார். என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். நான்
1: மிஸ் அன்னைக்கு கோயிலில் உங்களை ஒரு பேட் பாய் ஃபாலோ பண்ணுறதா சொன்னல மிஸ், அது இந்த பேட் பாய் தான் மிஸ்.
0: குட் குட் பாய், குட் மிஸ். கோயிலில் பார்த்தது உண்மைதான், ஆனால் ஐ எம் நாட் அ பேட் பாய். ஒரு டூ மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும் மிஸ். இப்படி நீங்கள் கூப்பிட்டோடனே வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் வந்துருவீங்களா?
1: ஹலோ,
0: சாரி சாரி சாரி, என் நாக்கில் ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு நினைச்சேங்க, பட் அதை தாண்டி வேர்ட்ஸ் வெளில விழுந்துருச்சுங்க. ஆ, என் ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா, அப்பா ஈபிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அண்ணன் ஏடியா இருக்காரு, அப்புறம் அம்மா.
2: ஹலோ, என்ன சொல்ல வரீங்க? ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வாங்க.
0: ஸ்ட்ரைட்டாக மேட்ரு தான் அதாக, பட் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பாருங்களேன் இந்த பசங்க. நாமளே இந்த மாதிரி க்யூட்டாக பசங்க பெற்றுக்கூடாது. ஐ மீன் மேரேஜ் பண்ணி.
2: ஓகே ஃபைன், பட் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும்.
0: ஹஸ்பண்டா? மெட்டீரியா தாலி? மேரேஜ் ஆனதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லையே. அதான்
2: உங்ககிட்ட கூடதான் மேரேஜ் ஆகலைங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை.
0: கிண்டல் பண்ணாதீங்க.
2: நான் கிண்டல் பண்ணுறேனா? சும்மா போன பொண்ணை கூப்பிட்டு கல்யாணம் கல்யாணம் வம்பு எடுத்துட்டு என்ன விளையாடுறீங்களா?
0: ஏங்க, நான் சீரியஸாக தாங்க மேரேஜ் பற்றி பேசுகிறேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி பேசினதே இல்லைங்க.
2: ஓ அப்படியா, சாரி, எனக்கு இப்போ இஷ்டம் இல்லை. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்?
0: பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ராப் பண்ணுற வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும் ப்ளீஸ்?
2: தேங்க்ஸ்.
0: இன்னைக்கு ட்ராப் பண்ணுற இடத்துல நாளைக்கு பிக்கப் பண்ணிக்கிட்டுமா?
2: நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்.
0: இல்லைங்க இல்லைங்க, நான் ட்ராப் மட்டும் பண்ணுறேன். ஓகே.

0: பாட்டுங்க. தேங்க்ஸ்.
1: அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நைட் ஞாபகம் வந்துருச்சுங்க. சாரிங்க, கல்யாணம் ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல வந்தேங்க, புரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வேணா தப்பா இருக்கலாம். ஏங்க உங்ககிட்ட பேச்சு வாக்கல ஏன் ஏரியா கூட்டி நட்டேங்க, உட்காருங்க, உங்க ஏரியால ட்ராப் பண்றேன். நீங்க தானே ரூட் சொன்னீங்க?
0: ஹலோ, நாங்க உங்க வீட்டுக்கு மேல குடி வந்து ஒரு மாசம் ஆச்சு. நீங்க ஹவுஸ் ஓனர் பையனை தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட பேசினேன், ஸ்கூட்டர்ல வந்தேன். அது எப்படி எப்படி ஏரியாக்குள்ள நல்ல பையன் மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே போறது? ஆனா வெளியே இவ்ளோ சேட்டை பண்றியா? ஏறி உங்க அம்மா கிட்ட போட்டு
1: குடுக்குறேன். அம்மா அம்மால வேணங்க, நமக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஏங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க.
0: ஏய் படிக்காம
2: சாவி நிலமேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. நான் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன்.
0: சரிம்மா.
1: ஆண்டி, யார் ஆண்டி அந்த பொண்ணு?
2: பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு வரா.
1: பாப்பா ஸ்கூல் போயிட்டு வராளா? புரியலையே.
2: டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு இப்பதான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்கா.
1: பாப்பா இங்க போறா, பாப்பா அங்க போறா, பாப்பா ஸ்கூல் போறான்னு சொன்னதும் பாக்கியராஜ் சார் படத்துல வர பூ போட்டு பாவாடை கட்டிட்டு வர சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய பொண்ணா இருப்பான்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நீங்களே சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க.
2: ஐயோ போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க.
1: நிஜமா ஆண்டி?

0: சிங்கள சிங்க
1: உங்க கோஷ்டி தகராறுல ஒரு அம்மாவை கொன்னுட்டீங்களடா.
2: இல்லப்பா, இந்த அம்மா செத்ததுனாலதான் கோஷ்டி தகராறு.
1: என்னடா சொல்றீங்க
2: தம்பி? இந்த அம்மா அந்த காலத்திலே கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வழக்கப்படி
1: எரிக்கணுங்க,
2: புருஷன் வழக்கப்படி
1: புதைக்கணுங்க.
2: இதனாலதான் கோஷ்டி தகராறு.
1: ஆட பதர்களா, இப்பெல்லாம் கட்டையை போட்டு எரிக்கவும் வேண்டாம், மண்ணை போட்டு புதைக்கவும் வேணாண்டா. மின்சார சுடுகாடுன்னு ஒண்ணு வந்திருக்குது, அதுல ட்ரேல பாடிய வச்சு உள்ள தள்ளி ஒரு சுவிட்ச போட்டா போதும், ஒரே ஒரு டம்ளர் சாம்பல் மட்டும் தாயா வெளியே வரும். எல்லா தமிழருடைய வாழ்க்கையும் கடைசியில் ஒரு டம்ளர்ல முடியுதா? புரியுதா? ஏன் சண்டை போடுறீங்க? எழுதுடா பாடிய, எங்க அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணுங்கடா. எதுக்கு மூஞ்சி மேல கை வைக்கிற?
2: செத்து போன இந்த அம்மாவோட மகன் வரணும்ல.
1: மகன் எப்ப வருவான்?
2: தெரியாது.
1: ஏன் தெரியாது?
2: அவர் பொண்ணோட ஓடி போயிட்டான்.
1: ஆஹா, அப்ப கிட்டத்தட்ட இது அனாத பாடியா?
2: ஆமாயா,
1: ஆள் இல்லாத அனாதைகளுக்கெல்லாம் ஆட்டோக்காரன் தான் சொந்தக்காரன். பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம், பிரசவத்துக்கும் நாங்க தான் இலவசம். மரணம் ஜனனம் ரெண்டுலயுமே ஆட்டோக்காரன் தான் கூட வருவான். மியூசிக் யார் இந்த ஜுனூன் சேட்?
2: இந்த அம்மாவுக்கு நீ தத்து பாயனா இல்ல பேத்த பாயனா?
1: இந்த அம்மாவை இப்ப தத்து எடுத்துக்கிற முத்து பையன்.
2: அப்போ புடி இந்த பத்திரத்தை.
1: தேங்க்யூ சேட்ஜி. என்ன இதெல்லாம்?
2: இது உங்க ஆத்தா வீட்டு மேல வாங்கிருக்கிற 50,000 ரூபாய் கடன். இது நிலத்து மேல வாங்கிருக்கிற 30,000 ரூபாய் கடன்.
1: அடி பாவி,
2: பணத்தை கொடு, பணத்தை எடு.
1: நீ ஆள உடு.
2: ஏய், இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா.
1: போடா.

சூட்டுக்கண்ணா, அண்டர் கட்டுல தண்டர் தொண்டர், அண்டர் வந்தர் சூட்டுக்கண்ணா, அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா, இப்பது ஜோடு அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா, இப்பது ஜோடு அண்டர் சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா, இப்பது ஜோடா.

0: என்னப்பா, என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா, தேங்காய் பூத்தால எனக்கு திமுற.
3: அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டா கல்யாண சாப்பாடு போடுறேன்.
1: அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வைக்கிறது பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ, என்ன ஒரு வெக்கம். ஐயோ,
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு. கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பான், அடம் பிடிக்கிறான்.
1: அங்கிள், பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்றேன்?
1: ஆமா அங்கிள், ஒன்னு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலி தானோ? குடத்தை வச்சிருங்க, சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுற, ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட,
4: உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என்ன சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்.
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாம்.
5: ஃபண்டாஸ்டிக், சபாஸ்,
0: வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா.
5: மாவுலஸ், சபாஸ்.
1: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா.
5: என்ன பண்ணுவீங்க?
0: மானபங்கப்படுத்திடுவேன்.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள்

நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: அப்பா என்ன இருட்டு, நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு, கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்புடுதியா? ஐயோ நெருப்பட்டி மரத்தாப்புல வச்சுட்டு வந்துட்டமே, இந்த அத்துவான காட்டுல இந்நேரத்துல எவன்ட்ட போய் நெருப்படி கேக்குறது?
1: தம்பி
0: யாரு?
1: தம்பி
0: ஐயா
1: நெருப்பட்டி கேட்டீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க.

0: ஐயோ தீப்பிட்டி வந்துருச்சுங்கயா, எடுத்துக்கிறேன். காலங்க
1: ஏப்பா இப்படி கலகரிக்க முடியாது. என்ன
0: ஐயா காப்பாத்துக்கியா, என்ன காப்பாத்துக்க?
1: பயப்படாத, நான் இருக்க சொல்லு.
0: என்னாச்சு?
1: பேயா, பேய கண்டு நீ ஏப்பா பயப்படுற? நேத்தி மனுஷனா இருக்கிறவன் இன்னைக்கு பேயா போறான், இன்னைக்கு மனுஷனா இருக்கிற நாளைக்கு பேயாக போறான். நான் இருக்க ராஜா, நீ பயப்படாத.
0: ஐயா உங்களை பார்த்தவனதான் எனக்கு ஒரு தைரியமே வருது. அந்த கடவுளையே கண்ணு முன்னால வந்து காய்ச்சி தர்ற மாதிரி இருக்கு. தயவு பண்ணி என்ன குண்டி இங்க வீட்டுல விட்டுருக்கியா? ஐயா ஐயா உங்க கால வந்து கெஞ்சி கேக்குறியா? இங்க என்ன குண்டி காப்பாத்தாத விட்டுருக்கியா? ஐயா ஐயா ஐயா ஐயா, சல சல இங்க பேயா.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

0: சைக்கிள் மது வத்தலன் என்ன தெரிஞ்சுதா? அங்க பாரு, ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா. அட, ஓரமா போக சொல்லுங்கடா.
1: ஓரமா போயா?
2: ஓரம் போப்பா, ஓரம் போ,
3: ஓரம் போயா.

0: போறம்போ போறம்போ ஏ கழுவி கழுவி ஐயோ
1: மாரியாத்தா காளியாத்தா தும்பா போறோம் மேலே வட்டியை போடாந்து இடிச்சுட்டானுங்களே.

என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி

0: வணக்கம் வணக்கம், உள்ள இருக்கா போய் பாருங்க.
1: உங்களை பார்க்கத்தான் வந்தோம்.
0: என்ன பார்க்கவா?
1: ஆமா, உங்க கதைனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த கதை ஆரம்பமா? சரி உட்காருங்க உட்காருங்க. காபி எப்படி சாப்பிடுறீங்களா? என்னத்துக்கு வீட்டுல சாப்பிட்டு வந்துருப்பீங்க? ஆமா, நான் கதை எழுதுறதா யாரு சொன்னா உங்ககிட்ட?
1: உங்க மிஸ்ஸஸ் மாலினி தான் சொன்னா. அவ எங்களோட ஃப்ரெண்டு. நீங்கதான் பைரவங்கிறது அவளுக்கு இப்பதான் தெரியுமாமே. அம்மா, ஏன் சார் உங்க மனைவி கிட்ட கூட இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தீங்க?
0: அம்மா, எனக்கு விளம்பரம்னா பிடிக்காது. பெண்கள் இடத்துல ஒரு சமாச்சாரத்தை சொன்னா அவங்க மனசுலயும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த பாருங்களேன், நேத்தி சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு ஒரு பட்டாளமே திரண்டு வந்துட்டீங்களே.
1: அரு வாங்க வாங்க வாங்க, இப்பதான் வந்தீங்களா? இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ்.
0: தேங்க்ஸ்.
1: அவங்க எல்லாம் வரலையா?
0: இதான் யாரு வரணும்?
1: இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க.
0: சரிதான் சரிதான், என் புருஷன் தான் பயிரவன்னு ஊரு ஊரா தண்டோரா போட்டிருக்க போல இருக்க.
1: பெரிய எழுத்தாளர் மனைவிக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு ஆசை இருக்காதுங்களா?
0: இருக்கு இருக்கு.
1: இவ பேர் கமலா.
0: வணக்கம்.
1: அவ பேர் வசந்தா.
0: வணக்கம்.
1: அவ பேர் லல்லி.
0: வணக்கம்.
1: அவ யார் தெரியுமோ?
0: வணக்கம். நான் இப்பதானே பாக்குறேன், பேர் எப்படி தெரியும்?
1: பேர் கனகவல்லி. ராட்சசம் பொண்டாட்டி.
0: ஓஹோ, இருட்டு இருக்கு.
1: வணக்கம்.
0: அட நிறுத்தமா, ராட்சசம் பொண்டாட்டியா?
1: அதாங்க, இந்த ராட்சசர்னு ஒரு எழுத்தாளர் இல்ல?
0: ஓஹோஹோ, ராட்சச எழுத்தாளர் எனக்கு நல்லா தெரியுமே.
1: உங்களை பத்தி கூட அவர் அடிக்கடி சொல்லுவார்.
0: அப்படியா? சொல்லிருப்பார் சொல்லிருப்பார். ஏன்னா அவரு நானும் ரொம்ப சிநேகிதம். அடிக்கடி நேர்ல சந்திக்கலன்னாலும் கனவுல வந்து படா சொல்ல கொடுப்பாரு. ஆனா நல்ல மனுஷன்.
1: ஏத்தா, உங்களுக்கு சோக கதை எழுத பிரியுமா, ஹாசிய கதை எழுத பிரியுமா?
0: அது கல்யாணத்துக்கு முன்னால ஹாசிய கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரே சோகம்.
1: ஏ சார், போராட்டம்னு ஒரு கதை எழுதினீங்களா, ஞாபகம் இருக்குதா?
0: என்ன செய்யறது, அவன் தலை எழுத்து அப்படி.
1: என்னங்க, கதம்ப மாலைங்கிற பத்திரிகையில ஒரு நாவல் பரிசு போட்டி வச்சிருக்காங்களே, அதுல நீங்க கலந்துக்க போறீங்களா?
0: இதுவரையிலும் கலந்துக்கிறதா யோசனை இல்ல. இதுவரையும் கலந்துக்கிறத பத்தி ஆட்சேபனை இல்ல.
1: முதற் பரிசு 10,000 ரூபாய் சார்.
0: எழுத்தாளர்களுக்கு தானே
1: 10,000 ரூபாய். கண்டிப்பா நீங்க போட்டியில கலந்துக்குங்க. நீங்க கலந்துகிட்டா கண்டிப்பா முதல் பரிசு உங்களுக்கு தான்.
0: அப்படியா? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, இன்னைக்கே சிந்தனையை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன்.
1: ஆமாங்க, நாங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல.

0: மாதிரியா?
1: அண்ணே இவன் சரி வருவானே?
2: யாரு இவனா? இங்க வா வா வா, இவன் சரியா வரமாட்டான்டா.
1: இவன் தானே சரி வருவான்.
2: சரியா வரமாட்டான்டா.
3: சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க.
1: இவன் மூஞ்சிய பாருங்க, இவன் தானே கரெக்ட்.
2: சரியா வரமாட்டான்டாங்கற.
3: எதுக்கு சரியா வருவேன், எதுக்கு சரியா வரமாட்டேன்றாங்க நம்மள.
1: சரியா வருவானே.
2: என்னடா சரியா வருவானா?
3: என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா?
2: இவன் மூஞ்சி சரியா வருவாடா?
3: சரியா வருவாடா? போட்டு அடிக்கிறேன்.
2: நீ எப்படா சரியா வருவா?
1: நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு அடிச்சு சொல்லுவேன்.
2: யார் இவனா?
1: ஆமா,
2: நீ சரியா வருவியா?
3: நீ சரியா வருவியா? என்னத்துக்கு சரியா வருவான்னு சொல்லிட்டு?
2: அது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
3: மூஞ்சி பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கு. நீ
2: மூஞ்சி சொன்னா சரியா வந்துருவியா? தேவையில்லாத விஷயம், போடா.
3: எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாமே போச்சுறானே. நல்லா தானடா போய்கிட்டு இருந்தேன்
2: நானு.
3: என்ன இப்படி கத்துறா? அண்ணா அண்ணா,
4: யாரு?
3: நாங்க தாச்சி.
4: என்ன ஐயனாரு திடீர்னு இந்த பக்கம்?
3: இல்ல, மெட்ராஸுக்கு புறப்பட்ட தாச்சி. போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலாமே அப்படியே வந்தேன்.
2: என்ன?
3: ஒண்ணு இல்லண்ணே, மெட்ராஸுக்கு புறப்பட்டேன்.
2: மெட்ராஸ்கா? போடாப்பா போடாப்பா, போய் நல்லபடியா புழங்க நம்ம வயலுக.
3: போறதுக்கு முன்னால அண்ணன் ஒரு டவுட்ட கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன்.
2: என்ன
3: அன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சீங்கல்ல? எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டிய செய்வேன்.
2: நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு அப்புறம் என்ன
3: கோவப்படாதீங்க? எதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட சந்தோஷமா
2: இருப்பேன். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்.
3: தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்ப.
2: போட்டு வர
4: மாட்டேன். சரிப்பட்டு வர
2: மாட்டான்.
4: ஏண்டா
5: மாவனே, எங்கே ஊருக்கு போறோம் சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற?
3: இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி ஊருக்கு போறதுக்கு முன்னால இந்த ஆள கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறான்.
2: ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மையன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா. அறிவு கேட்ட ஓனாண்டி. அதுக்கா
3: ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்க.
5: என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான்.
2: பெத்த அப்பனே சொல்லிட்டான், டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கிளம்பிடா.
3: யோ, எப்படி டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க. அப்பா அப்பா சொல்லுப்பா, எதுக்காப்பா?
5: அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது.
3: ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்?
2: ஒப்பந்தம் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா.
3: யோ, கையெடுத்து கூப்பிடுறியா? தயவுனு சொல்லுங்கயா, என்னால முடியலையா சொல்லுங்கயா.
2: ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் முதல்ல போடா.
3: கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.

0: இந்த ஸ்டாம்ப பூரா அங்க கொண்டு போய் கொடுத்து ஒரு ஆப்ப கட்டிங் வாங்கிட்டு வா. பாக்காத வேலு, ஓ லவ்க்கு பூரா ஏ மூலையை தானே செலவு பண்றேன், ஓ மூளை ஃப்ரெஷ்ஷா அப்படியே தானே இருக்கு.
1: சொல்றது இப்போ
0: நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கே. கொஞ்சம் ஓவராத்தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க?
2: டேக் இட் பிரதர், கரெக்டா பத்த வச்சனா?
0: தேங்க்யூ.
1: அப்ப 20 ரூபா கொடு.
0: 20 ரூபாயா? எதுக்கு பத்த வச்சிருக்கா?
3: என்ன சின்ன பிரதமா இருக்கு, ராஸ்கல்ஸ்! யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா.
1: அப்ப என் நெருப்ப குடு.
0: நெருப்ப குடுக்கவா? இந்தடா உன் நெருப்பு.
1: இது பேரு கங்கு. நான் கொடுத்தது நெருப்பு. நான் பத்த வைக்கையில இதுல இருந்து குப்புன்னு வந்தது ஃபயர் ஃபயர்.
0: ஆமா,
1: அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ற.
3: நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ.
1: யாரு? நான் ஓவரா?
3: உண்மையிலே ஓவரா?
1: குடுக்கலன்னா இப்ப நீ ஓவர் ஆயிருவே.
3: வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.

0: ராத்திரி நம்ம ஆறுன ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு
1: ஹ

0: புன்சாமி புன்சாமி புன்சாமி
1: மச்சா, யாரையுமே காணோம்.
0: அழுவாதடி, கம்முனு வா புள்ள. முன்சாமி வந்தாருங்களா?
2: முன்சாமி
3: முன்சாமி
0: முன்சாமி தெரியாதா? முன்சாமின்னு யாருமே வள்ளியாண்டி அப்படி யாரும் தெரியலங்கிறாங்களே. முன்சாமி சார், முன்சாமி தெரியுங்களா?
4: வாட்
2: ஓ அக்கா, முன்சாமி பாத்தீங்களா?
0: முன்சாமி தெரியாதுங்களா? முன்சாமி தெரியாதாண்டி, இவனை எங்க தேடுறது?
1: எங்க வருது?
0: அரிசி நிறுத்திடு, இப்படியே விட்டா கால் இல்லாதவனு சொல்லி நாலு தெரு பிச்சை எடுப்பு போட்டிருக்க.
1: யாராப்ல என்ன விட்டு இறங்குங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வரும்னு சொன்னாங்க. ஒருத்தனையும் காணவே மாட்டா.
0: சப்பான்னு வேண்டாம்னு சொன்ன கேட்டியாடி, இப்ப நடுத்தர நிக்க வச்சுட்டே. முனுசாமி
5: தொலைஞ்சானுங்க, இந்த தத்திர பசங்க.
0: முனுசாமி
6: டோ, நீ தான் மயில் சாமியா?
0: நீ
6: நான் தான் உங்களை ஊரை சுத்தி பாக்குறதுக்கு கூட்டு போக வந்திருக்க முனுசாமி.
0: ஓ, நீ தான்
6: இதான் முப்பத்தாளா?
0: இவன் ஒரு மாதிரியான ஆளா இருப்பான் போல் இருக்கு. ஆம்பளை பேசுறல்ல, அப்புறம் பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? உன்னை தேடி எங்கெல்லாம் அலையிறது, நான் எவன் காலையிலயா பிடிக்கிறது? இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது? இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கு போல் இருக்கு. நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான்.
6: எதுக்கு என்ன? அதான் மயில்சாமின் கொட்டையை நின்றல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே.
0: இது மயில்சாமியா?
6: வேற என்னது?
0: யார காது குத்துற? எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. உனக்கு படிப்பாசம் இருக்கா?
6: விதி ஏதோ படிச்சவன் நான் வந்து மாட்டுவான் நினைச்சேன். இவனோட எல்லாம் தாலி இறக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. ஏன் இந்த வேஷ்டி?
0: ஏன் வேட்டி வைக்கிறேன்?
6: இந்த வேஷ்டி எல்லாம் விட்டுட்டு நல்ல பேண்ட் சட்டை போட்டு வரக்கூடாதாயா?
0: கிளி பச்சையில ஒரு சொக்கா தச்சு வச்சிருக்கேன். எங்க ஊர் திருவிழாவுக்கெல்லாம் அதைத்தான் போட்டுட்டு போவேன். சொன்ன கேட்க மாட்டேன்ட்டா.
6: பிளேன்ல ஏறின உடனே போட்டியா? ஃபுல்லா தண்ணி.
0: யாரு போட்டா? ரெண்டு சேகப் சேகப்பா பொம்பளைங்க கிளாஸ் ஊத்தி கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு தான்.
1: நான் அங்கேயா சொன்ன வேண்டாம்னு கேட்டியா?
6: பாப்பாவுக்கு எல்லாரும் நல்லா தெரியுது.
0: ஊர்ல ஒரு அஞ்சாறு பேரை எசுக்கு பெசுக்கா வெட்டிருக்கேன்.
6: மயில்சாமி, நம்ம ஜப்பான சுத்தி பாக்கலாமா? நீ கொஞ்சம் தள்ளியே வா,
0: வாடி போலாம்.

கன்னியாகுமரி.

வாங்கிட்டு வந்துடுறேன்.

0: கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணி போட்டேன். இப்ப அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. கதையே காணமடா, கதையே காணமடா.
1: என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேப்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: ஏய், கிராமம்ங்கிறது லொகேஷன். அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ண. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போறதியே. ச்சே, ஆஹா, ரொம்ப குளிக்கிற சீன் நீ எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: சார், ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏயா குளிக்க மாட்டேங்கறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கான். பச்சை தண்ணில குளிக்காதா? ஆவி பிடிக்கணுங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

0: கொடியசைந்ததா,
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர் மலர்ந்த

0: ஆசை வந்ததா, ஆசை வந்ததும் பருவம் வந்ததா,
1: கொடியசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியசைந்ததா.

0: சீக்கிரம் வாக்கா, சீக்கிரம் வந்து தோத்த போடு.
1: ஏண்டா நச்சரிச்சிட்டு இருக்க?
0: வசிக்குதுல்லக்கா.
1: என்னடா மாமா வரட்டும்.
0: மாமா என்னைக்கு வருது? நான் என்னைக்கு சாப்பிடும்? நீ சீக்கிரம் போடுதான். முதல்ல
1: வந்துட்டாரு.
2: வந்துட்டாரா?
0: நீ சாப்பிட்ட மாதிரிதான்.
2: என்னது வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பசங்க எல்லாம் சோத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தெரியுது.
0: விட்டுட்டு
1: பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன்.
0: மீனை பிடிச்சது நானு. அத மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க.
2: போடு போடு போடு போடு.
3: அள்ளிக்கிட்டு
2: போதல சாப்பிடுற.
0: தட்டத்தான் சாப்பிடணும்.
3: இன்னொரு பீஸ்மா.
2: ஸ்மெல்ல வேற தூக்குற. லட்சுமி வர வர சமையல் டெவலப் ஆயிட்டே போகுது. இந்த குழம்பு வச்ச கைக்கு வைரத்துல காப்பே செஞ்சு போடலாம்.
0: ஆமா மகளே, காப்பு செஞ்சு போட
2: போறாங்க.
3: எங்க அப்பாவே சாப்பிடல, எனக்கு மட்டும் இருக்கு.
4: எனக்கும் கௌரவம் தான் பெருசு.
0: அப்புறம் வச்சிருப்போ. போ அக்கா, வா, நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. உட்காரு.
1: எனக்கு என் புருஷனோட பிள்ளையோட கௌரவம் தான் பெருசு.
0: ஏன் எல்லாரும் கௌரவம் படம் பாத்தீங்களா? சரி போங்க. எல்லா மீனும் நானே சாப்பிட்டு போறேன்.
2: பெண்ணப்பார், இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா வீட்டுல இருக்க முடியாது.
0: எங்க அக்காவுடைய அழகுக்கும் கலருக்கும் பியூசி படிச்ச படிப்புக்கும் நல்லா படிச்ச டீசென்டான மாப்பிள்ளையெல்லாம் வந்தாங்க. நான் தான் பிடிவாதமா அந்த மீசக்காரன் வேணும்னு அடம் பிடிச்சேன். இப்ப அணிவிக்கிறேன். நம்ம வாங்க நடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திஞ்சாம இங்க கொண்டாந்ததுக்கு நம்ம புத்தி செருப்பா அடிச்சிடும்.

0: சுந்தரம், மணவரையில பூ டெக்கரேஷன் நல்ல கிராண்டா இருக்கணும், நல்ல அழகா பாத்து போடு.
1: இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? ஸ்டேஜ் பூரா பூ அலங்காரம் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சா? நீ
0: சாப்பாட்டு விஷயத்துல யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது.
1: அதெல்லாம் கேட்டரிங் ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எந்த தப்பும் வராது. அப்புறம் சாமியானா சேர் டேபிளுக்கெல்லாம் தனித்தனியும் ஆள் வச்சு அசத்திட்டேன் நீ.
0: நல்ல வேலை பண்ண சுந்தரம், எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளா வச்சு எங்க டென்ஷனை பாதியா குறைச்சிட்டேன்.
2: எதுக்குமா அந்த வேண்டாத வேலையெல்லாம்? இதுக்கு தனியாளு அதுக்கு தனியாளுங்கிட்டு இருக்கிய
0: என்னடா சொல்ற? பின்ன
2: என்னமா, மேரேஜுக்குன்னு ஒரு ஏஜென்ட் தெரியுறான், அவனை கூப்பிட்டு பொறுப்பு ஒப்படைச்சோம்னா பந்த போடுறது, பந்தி பரிமாறது, வாழை மரம் கட்டுறது, தோரணம் தொங்க விடுறது, வாசல்ல பன்னீர் தெளிக்கிறது, வாசிக்கல இருந்து வம்புழுக்கிற வரைக்கும் அவன் ஆள் குட்டி வந்துருவான். நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எடுத்த துணிமணியை கட்டிக்கிட்டு ஐயத்தை அச்சதை அள்ளி அப்படியே தெளிச்சுட்டு போட்டோவுக்கு போஸ்ட் குடுக்கறதாமா நம்ம வேலை? உலக நுனிவர்களுக்கு வந்துருச்சு.
0: இது கூட நல்லா இருக்கே பத்மா, பொம்மு சொல்ற ஐடியா நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா பொம்மு, உடனே நீ அந்த ஏஜென்ட் வர சொல்லு.
2: அப்படி சொல்லுங்க.
0: பூபதி என்னப்பா எந்திரிச்சிட்ட?
3: இல்லங்க, மேரேஜ்ங்கிறது இதோ இவரு சொல்றபடி கான்ட்ராக்டர் பிக்ஸ் பண்ணி பந்தல் போடுறதும் பந்தி போடுறதும் வாழை மரம் கட்டுறதுலையும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்றது கல்யாணமே கிடையாது.
2: வேற எப்படி சொல் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்.
3: அப்படி கேளுங்க. ஆண்டி இந்தாங்க, இது முதல்ல சாப்பிடுங்க. இந்தாங்க ஆண்டி.
0: சொல்லு.
3: கல்யாணங்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்களையும் தெரிஞ்சவங்களையும் நேரா போய் வெத்தலப்பா கூட பத்திரிக்கை வச்சு அழைக்கணும். கல்யாணத்துக்கு முதல் நாளே வீடு நிறைய அப்படியே சொந்தக்காரங்க கலகலக்கெல்லாம் நிறைஞ்சிருக்கணும். வீட்டுக்கு வரவங்களை வாசல் நின்று ரிசீவ் பண்ணி கையெடுத்து கும்பிட்டு, ஆம்பளை இருந்த சந்தனம் கொடுத்து, பொம்பளை இருந்த குங்குமம் கொடுத்து அப்படி உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, அப்படி அப்படி நீங்க பிஸியா இருக்கும் போது இவங்க வராங்க. உங்க பேர் என்ன?
0: பத்மா.
3: பத்மா, நல்ல பேரு. நீங்க இவங்க கிட்ட வந்தவங்களை கவனின்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். நீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது உங்க செல்போன் அடிக்கும், முக்கியமான உங்க லைன்ல அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா பிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க.
4: ஹாய் ஆண்டி, எப்படி
3: இருக்கீங்க? பாருங்க, சொல்லிட்டே இருக்கும் போது வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம், உட்காரு உட்காரு.
4: ஹாய் பிரியா.
0: ஹாய் பிரியா. சரி பூபதி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு
3: சொல்லு. அடுத்து என்னடா வாய புலந்துட்டு இருக்க? வந்தவங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வாடா. போடா.
2: எது டாவா?
3: அப்படின்னு நான் சொல்லீங்கன்னா அம்மா அம்மா சொல்லுவாங்க.
2: இதுக்குதான் மேரேஜ் ஏஜென்ட் வைக்கணுங்கிறது. இந்த வேலையெல்லாம் அவன் பாப்பான்ல, இப்ப என்ன பாதிக்குது?
3: என்ன பொம்மன் இப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு எல்லாம் நம்ம நெருங்கின சொந்தம் தெரியுமா இல்ல தூரத்து சொந்தம் தெரியுமா? நாம தான் பந்தி நடக்கிற இடத்துல போய் நின்னு, டேய் இந்த இலைக்கு சாம்பார் ஊத்து நம்ம சொல்ல, அவன் சாம்பார் வேணாங்க எனக்கு ரசம் வேணும்னு அவன் கேட்க, எப்ப சாம்பார் வேணாமா ரசம் கொண்டா நம்ம சொல்ல, அப்ப பக்கத்து இலக்கார எனக்கு கூட்டு பொருள் வேணும்னு அவன் கேட்க, எப்ப கூட்டு பொருள் கொண்டு வானு ஒரு குரல் கேட்டுட்டு இருக்கும் போதே இங்க பாயாசம் இன்னொரு குரல் கேட்கும், டக்குன்னு போய் பாயாச பக்கெட் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு போடணும் இல்ல? இப்படி வந்தவங்களை விழுந்து விழுந்து கவனிச்சாதான் விஸ்வநாதம் பொண்ணு கல்யாணத்துக்கு போனோம் எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை பெருமையா பேசுவாங்க. இதெல்லாம் அந்த கான்ட்ராக்டர் பசங்க கிட்ட கிடைக்குமா? அறிவின்றது வேணாம்.
2: யாருக்கு?
3: கான்ட்ராக்டர் பசங்களுக்கு வா. அதனால இனிமே யாரும் வேணாம், எல்லா வேலையும் நாமளே முன்னாடி இருந்து விழுந்து விழுந்து செய்வோம்.
1: பொள்ளாச்சி, எந்த காலத்துல நீ இருக்க? இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் ஒருத்தர் நேரா பாத்துக்காம இன்டர்நெட் லெவல்ல மேரேஜ் போயிட்டு இருக்கு. நீ என்னடா நேரா போய் பத்திரிக்கை வெயி, வெத்தலை பாக்க வெயி, வெங்காயம் வெயின்னு சொல்லிட்டு இருக்க. வெட்டி பேச்சு பேசாம போப்பா.

0: வாங்கயா வாங்க. கனகாட கோஷ்டியா என்ன, ரெண்டு நாளைக்கு முன்னாடி
1: வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி
0: வந்துடும். சாப்பாடு எல்லாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
2: அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோடலாமா இருக்கான்னு சரி பாத்துக்கிறாங்க.
0: அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயே ஆடப்பட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போகணும்னு தெரியாது. இத்தனை நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுவது அவங்க ஆட சொன்னேன். என்ன தப்பு?
2: இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ, இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம்.
0: ஏய் என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா?
2: நியாயத்தை கேட்டா கலாட்டாவா?
0: என்னடா பெரிய நியாயம்?
2: பின்ன என்னங்க, உள்ளூர்ல எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது?
0: என்ன இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, பத்து நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ.
2: ஐயா
0: ஏய் என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். தனக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் புறப்படுங்க.
2: சம்பந்தம் இல்லாம நம்ம கேவலமா பேசி போறான். இவன் சும்மா விடலாமா?
3: என்ன சண்டை கோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசாம நினைக்கணுமா? அதுக்கு இல்ல,
2: எவ்வளவு விடுங்க பேசாம வாங்க.

0: அவசியம் தேவையா?
1: என்னங்க
0: ஒரு ஆட்டோல ஏழு பேர் ஏறுறாங்க?
2: அது ஷேர் ஆட்டோயா? அப்படிதான் ஏறுவாங்க.
0: ஷேர் ஆட்டோ கூப்பிடுறேன்.
2: ஷேர் ஆட்டோனா பங்கு ஆட்டோ.
0: பங்கு ஆட்டோ
2: என்னது
0: பங்கு விரிச்சு பத்தாலாயிரவனுக்கு பாதிய குடுத்துருவாங்களா? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டிருப்பலையா? தெரியாம போச்சு. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சார், உள்ள எட்டு பேர் இருக்காங்க சார். நீங்க ஒன்பதாயிரம் இருக்கீங்க, நான் பத்தாவது பணத்தை வாங்கிறேங்க.
2: ஏன் உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்காதா? நான் என்ன சொல்றேன், பத்தாதான் நேரி சரி பின்னாடி ஒரு வண்டியில பத்தாவதா நான் ஏறிக்கிறேன். நீ கிளம்பு.
0: ஐயோ ரொம்ப ஏத்திக்கிறேங்க.
3: போன வர பொட்டாட்டி எட்டு பேர் உட்கார்ந்தாங்க. இப்படி சோறுக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு,
0: அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி எப்படி இருக்கத்தான் செய்யும். மனசுல இருந்தா ஒருத்தர ஒருத்தர அரவணைச்சு போகணும். அப்படி எல்லாம் கொதிச்சு பேசாதீங்க. ஆனா நிப்பாடுங்க, அந்த இங்க நிப்பாடு நிப்பாடு பாரு பாரு பாரு பாரு பாரு. இறக்க இறக்க இறக்க இறக்க இறக்க. ஆயா ஆயா ஒன்னு காசு கொடு, காசு கொடு, நல்ல காசு கொடு, நல்ல காசு கொடு. போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க போல போல ரைட். அண்ணா இந்த பாட்டு நான் இறக்க போறேன். பாடு பாடு பாடு பாடு பாடு. இறக்க இறக்க இறக்க இறக்க. காசப்படு காசப்படு வேண்டாம், காசப்படியா ஆண்டி இல்லண்ணா. போலாம்ண்ணா போலாம்ண்ணா போலாம்ண்ணா.
4: யோ இடம் காலி ஆயிடுச்சு, எதுக்கு போற வேண்டியதுன்னு
0: இருமாட்ட வந்துருச்சுல. ஏமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கம்மா. பாட்டு பாட்டு பாட்டு இறக்க இறக்க இறக்க இறக்க இறக்க இறக்க. காசு கொடுமா காசு கொடுமா.
4: நோக்கிய பாரு
3: அடிச்சண்ணா.
0: ஒன்பது பேர் ஏறாங்கல்ல, அவங்க பூரா பணத்தை வசூல் பண்ணி அதை சரி பங்கா பிரிச்சு பத்தாவது சரிபாஜா குடுக்கறதுக்கு எல்லாத்தையும் விசாரிச்சு தான் வண்டியில ஏறி இருக்கான். ஏதோ எங்கட்டியா டீல் ஆவிடுற காச குடியா என் ஜீன்ஸ்.
3: குடும்பத்துல இருக்க 33 பேர் கையெழுத்து போட்டு பேங்க்ல நாய விட கேவலமா லோன் அலைஞ்சு லோன் வாங்கி அதையும் சரியா கட்ட முடியாம ஆட்டோ இப்ப தூக்குவானோ அப்ப தூக்குவானோன்னு பக்கு பக்குன்றிருக்கு. உனக்கு பங்கு கேக்குதா? போடா உள்ள
0: உள்ள. என்ன
3: போடா உள்ள?
0: என்ன லாக்கப்புள்ள பத்தல மாதிரி சொல்ற?
3: எனக்கு தான்டா லாக்கப்புள்ள. போடா போடா போடா.
0: ஐயோ இந்த அவஸ்தை பண்றானே. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க?
3: ஆட்டோல பங்கு கேக்குறாயா?
0: பங்கு நான் தாயா கேட்டேன்.
3: நீ எப்படி இங்க வந்த?
0: முதல்ல குத்துல நான் வெளியே வந்தேன், மிச்ச குத்துல ஆட்டோ தான் குத்திக்கிந்த நீ.
3: ஆட்டோயா?
0: ஆமா. ஒரு மனுஷனை அடிக்கும் போது கண்ணை மூடிக்கி அடிக்க கூடாதுயா? கண்ணை திறந்து அடிச்சா தான் தெரியும். மூடி அடிச்சா அடிபுறாத மேல ஒண்ணும் நடத்தமா? ஆமா. உன்ட பங்கு கேட்டா தர முடியும் சொல்லு, இல்ல தர முடியாது சொல்லு. அதை விட இப்படி சிறுபுல திறமை நடக்கிறீங்க. தர
3: முடியாதரா?
0: தர முடியாதுன்னா உன்னை விட்டுருவா நானு.
3: நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா.
0: கொல்லாம விட மாட்டேன்.

0: இதை பாடுறா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனிய பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளிவரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளற்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கும் செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
0: செல்லாம், ராஜாதி, அமுதா, எங்க இருக்க நீ? ஹேய், கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணி கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ. ஏன் ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்ன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்களை மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணி சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கராடான் சாரிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போயா?
3: கொடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகை எல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: கண்டா நாய் அடிக்கிற நாய்
1: உன்னையே
0: நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்க, நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா கல்லு இருக்கடா. ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே, திரும்பிடா. என்ன கல்ல கண்டா இவனை காணும், இவனை கண்டா கல்ல காணும், ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன்.
2: அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்ல எப்படி கொடுங்க,
0: நீங்க அடிக்க போறீங்களா?
2: ஆமாங்க.
1: அடிக்க
2: இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா?
0: ஏன்னா இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு,
2: உங்களுக்கு தான்டா.
0: என்ன
2: நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன?
0: 10 லேன்னு சொன்னேன்.
2: எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியன்னு
1: சொன்னல. எரியலீங்களா?
2: எரியலையாபா. ராத்திரி பூரா இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும்.
1: உண்மையிலே எரியலீங்களா?
2: இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன்.
1: அண்ணே, அண்ணே, பாட்டி பத்து போறேன்.

0: டீய குடுப்பா.
1: இல்ல ஒரு காக்க
0: கேவலமா இருக்கு, இந்த நீ குடி. ஏ பேப்பர் குடுப்பா. இன்னைக்கு வீரப்பன் கஸ்ட் யாருன்னு பாப்போம். திடீர் மனிதனால் சென்னையில் பரபரப்பு. என்னங்கடா இது, திடீர் மசாலா மாதிரி திடீர் மனிதனா? என்ன பண்ணுவானா இவன்? திடீர் என்று வந்து முன்பின் தெரியாத நபர்களை அடி உதைக்கு ஆளாக்கி விட்டு மாயமாக மறைந்து விடுவானாம். இவன் போட்டோ இதுவரை சிக்கவில்லை. போறவன் போலீஸ்க்கு போட்டோ வச்சுட்டா போவான். இவனால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் ஏ ஒரு லிஸ்டே போட்டிருக்காண்டா. கொல்லன் பட்டறை ரங்கநாதன், மூஞ்சி கருக்கப்பட்டவன், சட்டமன்ற உறுப்பினர் சாரங்கன், துப்பாக்கி குண்டை தோளில் பரிசாக வாங்கியவன், இன்ஸ்பெக்டர் ஏகாம்பரம் அருவாள் வெட்டு வாங்கி ஒரு காதை இழந்தவர், அரசு பேருந்து ஓட்டுநர் ஆளாள கண்டன் மண்டை பிளக்கப்பட்டவர், இப்படி பல பேரை பாதிப்புக்கு உள்ளாக்கிய மர்ம ஆசாமியை பிடிக்க எல்லை பாதுகாப்பு படை விரைகிறது. அடா பாவிகளா, நான் என்ன செங்கோட்டுக்குள்ள தீவிரவாதியவாடா அனுப்புனேன், எல்லையில் இருக்கிற படை ஏன்டா அனுப்பி தொல்லப்பட்டிருக்கேன்?

0: போன தடவை கேஸுக்கு வந்து பல லட்ச ரூபா போச்சு.
1: ஆமா,
0: இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஏன் கூடவே உங்களுக்கு என்ன
2: பண்ண
0: யாரு பாத்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு.
3: என்ன என்ன தெரியல உனக்கு?
0: ராணி
4: சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு.
0: அது யாருப்பா?
3: அவர்தான்
0: வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்துல டீ
3: எதுக்கடா? சாப்பாடு சாப்பிடு.
0: சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து நீ வந்து சாப்பிடாம போனீங்கன்னா நாலு பண்ண வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல நீ.
0: என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க.
3: ஆமா,
0: டேய் எல்லாரும் வாங்கடா, நம்ம ஊருக்கார போய் ஹோட்டல் வச்சிருக்க, அங்க என்ன வெட்டி போச்சு. எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. இது யாரா? நம்ம வயலுக்கப்பா, கேஸ் நடக்குதுல. அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி, லாரி பின்னாடி நிக்குது.
3: லாரியாமா?
0: பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா.
1: நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. பாக்குறானே பாக்குறானே பாக்குறானே.
0: சாப்பாடு முந்த போட்டு இட்லிய பண்ண சாட்டிடா. அதவா
4: ரெண்டு டீ கேட்டு அலோவ் பண்ண. ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கு.
1: நானும் ரெண்டு பேரும் தப்பா நினைச்சேன். ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காருன்னு தெரியாம போச்சுப்போம். தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடலாப்பா.
4: சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன்.
1: தேங்க்ஸ்ப்பா.
4: ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது.

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கிடக்குற?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கட்டினா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய, விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
0: ஐயோ சாமி, நீங்க அப்ப சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போலச்சுக்கல, நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன் சாமி.
2: எனக்கு
0: 5 லட்சம்
2: முன்னாடி
0: கை கட்டி நிக்கணும்
3: நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா அவனுக்கு
4: லாட்டரி சீட் வந்துருக்குங்க?
3: லாட்டரி சீட்டா?
2: ஐ அம் 15 லட்சம் ஓனர்.
3: 15 லட்சம்?
4: என்ன தமிழ்ல சொல்லுங்கனே.
2: அச்சே தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
4: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
2: ஷட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கர மாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலயும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

0: I'm a beggar boy. Ayya, I'm a beggar boy. Rasa, you have to give me paisa. I'm a beggar boy. Excuse me, ladies and gentlemen. My name is Viking. In 1988, ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல என் கால் ஒன்று கட்டாயி போச்சுங்க. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் செயற்கைக்கால் பொருத்துறதுக்காக 10 வருஷமா டொனேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஹலோ பிளீஸ். ஏய் சிஸ்டர், நீங்க ஒன்றும் சும்மா போட வேணாங்க. அமௌண்ட்டை இங்க போடுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் இங்க நோட் பண்ணிட்டு போங்க. அட்ரஸ் எழுதாதவங்கிட்ட நான் அமௌண்ட் வாங்குறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு செயற்கைக்கால் பொருத்தினதுக்கு பிறகு நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸ்ல ஓட போறேங்க. அப்போ உங்க கடனையெல்லாம் வட்டி முதலுமா உங்க வீடு தேடி வந்து கொடுப்பேங்க. ஹலோ பிளீஸ் யாராவது போடுங்களேன். ஹலோ ஏன்பா, ஏய் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை, அமௌண்ட் போடுப்பா.
1: 10 பைசா.
0: ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ லேடிஸ் அண்ட் ஜென்ட்.
1: நிறுத்து. ஆமா, உனக்கு எப்படி கால் போச்சு?
0: தான் காலையில சொல்லிட்டு இருக்கேன்ல, ஃப்ளைட் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல கால் போச்சு.
1: இரே, எந்த வருஷம்?
0: 1988. ஹலோ தாய்மார்களே,
1: இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? எந்த மாசம், எந்த தேதியில, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்க கூட யாரெல்லாம் பிரயாணம் பண்ணாங்க, எனக்கு ஃபுல் டீடைல் குடியா.
0: போடுறது 10 பைசா. இதுல உனக்கு ஹிஸ்டரி ஆஃப் தி ஆக்சிடென்ட், ஜியோகிராஃபி ஆஃப் தி இன்சிடென்ட் எல்லாம் சொல்லுவாங்களா? 10 பைசா ரேஞ்சுக்கு என்ன உண்டோ அதை சொல்லிட்டேன், போயேண்டா. ஹலோ சாரி ஃபார் தி டிஸ்டர்ப்.
1: இல்ல வேணாம், இப்ப 10 பைசா போட்டிருக்கேன், அந்த உரிமையில கேக்குறேன், எனக்கு நீ ஃபுல் டீடைல் சொல்லி தான் வேணும், சொல்லு.
0: டேய், லட்ச லட்சமா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டவனே தலையில துண்டை போட்டுட்டு பணங்கள் பற்பக்கத்துல செட்டில் ஆயிட்டானுங்க. இவரு 10 பைசா போட்டாரா, இவருக்கு இவ்வளவு சொல்லணுமா? போடா, நீ மாச்சும் 10 பைசா மாச்சு, புரிக்கடா.
1: 10 பைசா போடுறதுக்கு 1 ரூபாயா?
0: பெகருக்கு போறது பெகர் பசங்க. ஐ எம் எ பெகர் பாய், ஐ எம் எ பெகர் பாய், யூ ஹேவ் டு கிவ் மீ பைசா, ஐ எம் எ பெகர் பாய். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஹலோ
2: தம்பி, இந்தாப்பா 10 ரூபா. செயற்கைக்கால் பொருத்திக்க தம்பி.
0: தேங்க் யூ ஓல்ட் மேன். அட்ரஸ் எழுதிட்டு அப்படியே அப்பீட் ஆயிக்க. ஐ எம் எ
2: பெகர் தம்பி. நானும் காலையில இருந்து பாக்குறேன், ஒத்த கால் போய் ஒத்த கால் தான் இருக்கு. அந்த ஒத்த கால்ல நின்னுகிட்டு கத்தி கத்தி காசு கட்டிக்கிட்டு இருக்கிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? கால் வலிக்குமே.
0: வலிக்கத்தான் செய்யும் பெருசு.
2: அந்த மாதிரி நேரத்துல என்ன தம்பி பண்ணுவேன்?
0: இப்படி மாத்தி நிப்பேன். அடடா, ஒரு அனாதை பணம் விழுந்துருச்சு. இன்னைக்கு கலெக்ஷன் கனமா போயிட்டு தானா?

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
2: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
3: என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
2: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேன்.
1: என்ன?
2: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேன்.
2: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
2: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகா இருக்கா? இருக்க
1: கூச்சுக்கிட்டீங்களே. உங்களுக்கு காதல தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.

முடிச்சிடலாமா?

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படின்னா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: இது என்ன மச்சா, இது கூண்டு கூண்டா போகுது?
1: பட்டிக்காட்டு கண்ட்ரி புரூட் சப்பால ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி ஏது? இதுல தாண்டி குட குடமா கொண்டு போறாங்க.
0: நம்ம ஊர் பம்பு செட் மாதிரியா?
1: நம்ம ஊர் பம்பு செட்ல தண்ணி கீழே விடுவாங்க, இங்க மேல விடுறாங்க. இந்த சப்பால்ல என்ன தெரியலனால என்ன கேட்டு தெரிஞ்சுக்க
0: மச்சா? மச்சா, நம்ம இங்க ஒரு பாரம் புடிச்சுக்கலாம் மச்சா.
1: இங்கயா? அதுக்கேண்டி அலையற? நம்ம முனுசாமி தான் தோளுக்கு முன்னாலேயே தொங்க போட்டு அலையறான மிஷின. முனுசாமி இங்க வாயா.
2: என்னயா
1: எங்களை படம் அடியா?
2: ஆடிட்டு இருந்தா அப்படியே படம் எடுக்கிறது? ஒரு இடத்த நெல்லியா?
1: சரிங்க, அதுக்குள்ளே போட்டு இருந்தா
0: கோவிச்சுட்டு போறாரு.
1: கோவிச்சுட்டு போறானா முனுசாமி? முனுசாமி கோவிச்சுட்டியாம?
2: என்னையா போட்டோ எடுக்கும் அந்த அம்மா தோல்ல ஏன் கை போட்ட? மனுஷனுக்கு ஆத்திரம் வருது இல்ல?
1: இது நல்லா இருக்கு. என் முன்னாடி மேல கை போட்டா உனக்கே ஆத்திரம் வருது?
2: அப்படி எல்லாம் கை போட்டா அந்த கேமரால படம் எடுக்க முடியாதியா? ஆளை விடு,
0: இந்த பக்கம் வாங்க. ஏடன் போட்டாவு?
1: ஒரு போட்டோவுக்காக கட்டின புடிச்சு ஓரம் கட்டுறியா?
0: அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா.
1: அப்படியா? முனுசாமி இப்ப
2: கொஞ்சம் தள்ளிக்க.
1: இப்ப
2: இன்னும் கொஞ்சம்
1: முனுசாமி, இப்ப
2: இன்னும் கொஞ்சம்.
1: என் டிக்கெட் குடுத்து நான் ஊருக்கே போயிடுறேன்.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்திதான் வருது, இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க?
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என் நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு பத்து பிசாவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால்
2: அடிக்கிறான். நல்லா ஆடுற முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு, வந்துடலாம் பேச்சு வண்டி கிடக்கு. சரி அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சு கல்ல வர்றா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முருக்கு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு, ராமசாமி ஹெல்ப் பண்றா, அப்படியே டைட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணு, இப்ப ரன் பண்ண. ஓகே, ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு வருஷமா ரிப்பேர் பண்ணுங்கடா. சரி, வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லுங்க. ஓகேவா? ஓகே.
0: ஒரு வண்டிய ஒரே நேரத்துல அம்புட்டு போயிலுமா ஓட்டுறாங்க? என்னத்த
1: இங்க உட்காந்துக்கிட்டே அங்க நடக்கிற தப்பு எல்லாம் கண்டுபிடிக்கிறான். இவன் பிரில்லியன்ட் சார், நாம இவனை கிண்ணோம்னா பல வெரைட்டிஸ்ல சீன் கிடைக்கும். பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க, பேச்சு கொடுங்க.
0: அப்படி டேய், நம்ம சப்ஜெக்ட் இருக்க அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்டா?
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
2: மியூசிக்னா? என்ன
0: குத்துற
2: கல்ல இருக்கும், கத்துற குழந்தைட்டு இருக்கும், குத்துற குலகாரண்டி இருக்கும், இந்த இவர்ட்டு இருக்கும், இந்த அவர்ட்டு இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன் உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
2: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
2: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
2: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம்.
1: சார் பாத்தீங்களா, இசைய பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து புது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார் இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ பண்ணுங்க.
2: சரி, இது
0: என்ன?
2: இது விரல்டா. மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
1: என்ன சார் இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க.
0: தெரிஞ்சு போய் சார், ராத்திரி நேரத்துல வானத்துல வட்டமா வல்லியா இருக்கு, அதான் கேக்குறேன். ஆத்திச்சுப்பா.
2: அது இட்லி. இட்லி எப்படி இருக்கும்? மூணு எப்படி இருக்கும் தெரியுமா?
0: எப்படி
4: இப்படி இருக்கேன்? மூணு தட்டது யாரு?
1: பொய்யால அமிர்தலிங்கடா.
2: எந்த அமிர்தலிங்கம்? மூணு தொட்டது இந்த அமிர்தலிங்கம். ஆமா, நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
2: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்க. நீ
0: ஒட்டையா
2: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
2: கம்பளி பூச்சிடா.
0: கம்பளி?
2: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
2: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
0: அது ஓடிடுச்சுங்க.
2: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேண்டா எந்திரச்சா? ஏண்டா எந்திரச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல ஃளைட்ல பறந்து எந்திரிக்கலாமா?
0: ஃளைட்டா?
2: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா.
0: என்னங்க
2: பெல்ட்ட மாட்டறா?
0: பெல்ட்? ஆ பெல்ட். அம்மா,
2: இந்த பெல்ட்டடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டறா.
0: மாட்டறங்க.
2: மாட்டறா?
0: மாட்டு தம்பி,
2: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுங்க.
2: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டியே வர்றாங்களே.
2: இறங்கி 1:30 நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? பாபாக்கு வந்தியா? தீவிர

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.